வாழ்ந்தேமோ பறியோடும். நைலக்கென்னை பூமரே ஆனா பகே தோனி வாஜுன்னா ஒல் எங்களை சிறப்பு பிரசென்ன பசங்க.